போட்டுக்காங்க. Kan kwela qala uthu sisolswa njena gut khan ngelengele nam ndithi khonandi ke sisolswa khonandi mam Costa.